0: டைரக்டர். எங்களுடைய தமிழ் மண்ணையும், அதாவது தமிழகத்தையும் விரும்பி அதுக்காக பல மீடியாவில் பேசி இருக்கிறத கேட்டு இருக்கிறோம். உங்களுடைய ரவாரனை பற்றியும் கிடைக்கிட சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர்கள் சரியான ஒரு ஈழத் தமிழ் பற்றியால்
1: இல்ல, அவருக்கு ஈழத்தை பற்றி ஒரு படம் எடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தது, ஆனா கைகூடல
0: கடைசியில அவருடைய மகன் இறந்தவுடனும் அவருடைய அவருடைய நோயும் அவரை சுற்றி வந்து விட்டது. அவளை கூடிட்டு அவருக்கு ஒரே ஒரு மகன்,
1: மனக்கவலை தான்
0: அவருக்கு அவரே சூழ்ந்து கொண்டது. அவர் இறக்கிறதுக்கு காரணம் மறுபடியும் அவர் 100% இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுகளே ராயாக்கள் எல்லாம் மிதிக்கிறோம் தான். அவரோட வயது கூடினாக்க அவருடைய செயல்பாடு வேற, மற்ற செயல்பாடு வேற. இருந்தாலும் இருக்கக்கூடியவர் அவருக்கு அவருடைய மகன் இழப்ப தாங்க முடியாமல் வருஷத்துல வருத்தம் வந்து வந்துட்ட இயற்கை கொண்டு போய் சேர்த்துக்கிறது. இருந்தாலும் அவருடைய ஆன்மா நான் என்னமே அடைய வேணும் சொல்லி பிரார்த்திப்போம்.
1: நிச்சயமா, இசைஞானி இளையராஜாவுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான். இவருக்கு 84, இசைஞானிக்கு 83 வயது.
0: ஒரு வயது குறைவா?
1: ஒரு வயது குறைவா.
0: 42
1: இசைஞானி 43, இவர் 42, பாரதி ராயா 42.
0: இசைஞானியும் ஒரு வித்தியாசமான, என்ன வந்தாலும் தன்னுடைய துறையில மேல்நோக்கி போய்கொண்டிருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், அவரே செவன் கலக்கணும் அதுன்னு சொல்லி அவருக்கு இயற்கையா அதுக்கு சிறப்புகள் இருக்குது. அவர் ஒரு உத்தரமான ஒரு வல்லுநர்.
1: உங்கள் விருப்ப பாடல் என்ன தேவதாசன்?
0: என்னுடைய விருப்ப பாடல் நான் தெரிவு செய்ய இல்லை. நான் நினைக்கிறேன் முதல் மரியாதையில் ஒரு நல்ல ஒரு படம் வந்து அருமையான படம், அதில் பாட்டுகளும் அருமையான படம்.
1: முதல் மரியாதையிலிருந்து நேர்கள் பாடல் கேட்டுட்டு இப்பவும் ஒரு நேர் கேட்டிருக்கிறேன். நான் பாரதிராஜாட நல்ல ஒரு பாடல் ஒன்று போடுறேன் உங்களுக்கு.
0: அப்படி போடுங்க, நல்லா இருக்கும். அது இன்னும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிவு செய்து உங்களுடைய சேவை இன்னும் நீடிக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம்.
1: மிக்க நன்றி.
2: மணித்தியால செய்திகள், CMR Tamil HD Hourly News.
3: யாழ்ப்பாணம் மண்டதீவு கடற்பரப்பில் படுகொலை செய்யப்பட்ட குறுநகர் 31 கடற்தொழிலாளர்களின் 40th ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு குறுநகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெற்றது. குறுநகர் ஆலய பங்கு தந்தை திருப்பலி ஒப்புக் கொடுத்ததை அடுத்து மெழுகுவர்த்தி தீபமேற்றி மலர் தூவி மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1986 June 10 குறுநகர் பகுதியில் இருந்து தூய ஒளி படகில் கடலுக்கு சென்ற 31 கடற்தொழிலாளர்கள் மண்டதீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் படுகொலை செய்ய படுகொலையானவர்களின் நினைவாக குறுநகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியிலேயே இந்த அஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீத்சனை விடுதலை செய்யக்கோரியும் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்களை ஏற்பாடு செய்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டம் இன்று மன்னார் அரச பேருந்து திரைப்படத்துக்கு முன்பு நடைபெற்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் உள்ளடங்களாக நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர்கள் கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இதன் ஒரு கட்டமாக சொல்லிசை பாடகர் சங்கீத்சனை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டமானது கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேண்டியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டிலில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் June 15 முதல் நாடு தழுவிய ரீதியில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை ரீதியில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் கலாநிதி பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நுழம்பு பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிப்பதற்காக கடந்த June 8, 9 and 10 இலங்கை முழுவதிலும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. டெங்கு தடுப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் மற்றொரு டெங்கு ஒழிப்பு வாரம் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று June 15 நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதிலும் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதாக கிடைத்த தகவல்களை அடுத்தே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் 50 வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை பொருத்தமான மாற்று வசதிகளுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய்வதற்கும் அவதானம் செலுத்தப்படும் என்று தேசிய முதியோர் செயலக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் முதியோர் இல்லங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளின் வரைவு எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரி தலைமை அலுவலகத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் இருந்த கணினி ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையின் விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. சென்னையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகைக்கு இடம்பெற்ற அநீதி தமிழக பெண்களை கொதிப்படைய செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கின்றதா என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். வேலை வாங்கித் தருவதாக கூறி பெண்ணை வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றிய பெருமையை பெற்றிருக்கின்ற தன்னுடைய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நீண்ட நாட்களாக பிரதமர் பதவி வகித்தவர் என்ற நேருவின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்திருக்கின்றார். June 10 நேற்றைய தினத்தோடு தொடர்ந்து 4400 நாட்களாக பதவியில் நீடித்த ஒரே இந்திய பிரதமர் என்ற பெருமையை அவர் நிலைநாட்டியிருக்கின்றார். அவருக்கு உலகத் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர் ஒரு மாபெரும் தலைவர் என்றும் அது மட்டுமன்றி மிக வலிமையான ஆரோக்கியமான மற்றும் அறிவார்ந்த மனிதர் அவர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் மகத்துவமும் வெற்றியும் நிறைந்திருக்கும் என்று டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார்.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: நேரம் இப்பொழுது 8:12. நேர்கள் CMR தமிழ் HDயுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்து நேர்கள் எங்களது வினாக்களுக்கு விடை தருகின்ற நேரம் இது.
4: பேர் எங்களுக்கு நண்பண்ண தோல்ல கை போடவும் தெரியும், எதிரினா தோலை உரிக்கவும் தெரியும்.
1: அதையல்ல நிகழ்ச்சி நேர்களே பொறுத்திருங்கள்.

நேர்களை, இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். பொதுவாக தமிழ் திரையுலகத்தில் மிகச்சிறந்த இயக்குநர்கள் பலர் உருவாகி இருக்கின்றார்கள். அதில் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படுகின்ற பாரதி ராஜாவும் குறிப்பிடத்தக்கவர். அவர் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படுபவர். பாரதி ராஜா பொதுவாக தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா இயக்கிய பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள். அது மட்டுமல்ல, பல புதுமுக நடிகைகளை அறிமுகம் செய்தவர். அது ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி என்று பலர் இருக்கின்றார்கள். ஆறு எழுத்து நடிகைகளை அறிமுகம் செய்கிறவர் என்ற ஒரு பெருமை இவருக்கு இருந்தாலும், கண்களால் கைது செய்ய 2004 வெளிவந்த திரைப்படத்தில் பிரியாமணிக்கு பீனாவில் பெயர் வைத்தார். இப்படி பல சிறப்புகள் பாரதி ராஜாவுக்கு இருக்கின்றது. பாரதி ராஜாவின் வளர்ப்பு பிள்ளைகள் பலர் இருக்கின்றார்கள். இந்த வேளையில் அவர் இயக்கி வெளிவந்த முதலாவது திரைப்படம் 16 வயதினிலே. 16 வயதினிலே என்ற திரைப்படம் தான் பாரதி ராஜா இயக்கி முதலில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து 1978 ஒரு திரைப்படத்தில் ராதிகாவை அறிமுகம் செய்தார். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? ராதிகாவை அறிமுகம் செய்த திரைப்படத்தின் பெயர் என்ன என்பதுதான் வினா. அழையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222 மூன்று விடைகள் தருவோம். முதலாவது விடை கிழக்கே போகும் ரயில், இரண்டாவது கடல் ஓரக் கவிதைகள், மூன்றாவது மண் வாசனை. கிழக்கே போகும் ரயில், கடலோரக் கவிதைகள், மண் வாசனை. இப்பொழுது கடலோரக் கவிதைகள் திரைப்படத்திலிருந்து காசி விருப்ப பாடலுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம்.

0: கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்னோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரூ 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
1: நேரம் 8:22.

0: பாரதி ராஜா பல நடிகைகளை ஆறெழுத்து நடிகர்களை அறிமுகம் நடிகைகளை அறிமுகம் செய்தார். அந்த வகையில் ராதிகாவை அறிமுகம் செய்த திரைப்படம் எது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். கிழக்கே போகும் ரயில், கடலோர கவிதைகள், மண் வாசனை. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் மூத்தி.
0: மூத்தி வாங்க.
1: கிழக்கே போகும் ரயில்.
0: கிழக்கே போகும் ரயில்.
2: வாசனை புரிஞ்சு ஒரு ஆள் ஏதோ செய்தி வச்சிருக்கான்னு சொன்னால உங்களை தான் உண்மையில மெச்சோணும். அவரே இல்லை. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை கொண்டாந்து இதில் கொண்டாந்து இது
3: எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே சொல்லக்கூடிய அளவுக்கு.
0: நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்கோ.
4: இது கிழக்கே போகும் ரயில் தான். இந்த படத்தை வந்து ஆகப்பற வெற்றி படம் எப்படி சொல்லணும், நான்கு ராஜாக்கள் சேர்ந்து வெற்றியாகிய படம். பாரதி ராஜா, பாக்கியராஜா, இளையராஜா, செல்வராஜா, இந்த மூன்று ராஜா நான்கு ராஜாக்களும் சேர்ந்து உருவாகிய படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும்.
0: அருமை அருமை. நன்றி
4: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
0: மதன். வணக்கம் வாங்கோ.
5: வணக்கம் வணக்கம். சிக்குப்புக்கு ரயிலே பூவர் சம்பு பூத்தாச்சி வாசன்.
0: சரி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம். நலஞ்சியா. நன்றி. நீங்கள் எப்படி?
6: நல்ல சொல்லுமா நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் முடிஞ்சு. இது
0: பாத்துறீங்களா?
6: படம் பார்க்கல, பாடல கேட்டிருக்கேன்.
7: மெட்ராஸ்ல இருந்து கல்கத்தாக்கு போற பிளைட் கேன்சல். அப்ப அங்க நின்ற வேலையில அங்கிருந்து நாங்கள் ட்ரெயின்ல போனாங்க. அந்த நேரம் நின்ற ரெண்டு நாளும் ஒரு நாலஞ்சு படம் பார்த்து
0: தள்ளும் உண்டு. நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
8: வணக்கம் மாசன். சந்திரன்.
0: சந்திரன் வாங்க.
8: ஆனா உண்மையிலேயே இந்த ராதிகா வந்து இங்கிருந்து வீட்டை போயிருந்தபோது இவர் பாரத ராஜா முன்னாடி நம்ம ஒழுங்கில நடந்து செஞ்சார். தெரிஞ்சு போட்டு உள்ளுக்கு வரலாம் அவருக்கு ஒய்த்தாள் படம் வைத்து தாயோட வச்சு நான் சொல்லி அவக்கே ஒரு ஆச்சரியம்
0: இருந்தது. பாரதி ராஜா இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல
8: இருந்திருக்கிறான்.
0: பிறகுதான் நமக்கு அவருக்கு தெரியும் எம் ஆர் ராதிகா, எம் ஆர் ராதா
8: அறிமுகப்படுத்தின பிறகுதான் தெரியும் இன்னாருடைய மகன் தெரியும்.
7: சின்ன வயதுல
0: எங்க கிளிநொச்சியில இருந்தா கல்பனா தியேட்டர்
7: இல்ல இல்ல இந்த கிருலப்பனையில அந்த கிருலப்பனையில கல்பனா
0: சின்ன
7: வயதுல ஸ்கூல் லீவுக்கு வந்திருந்தா போல அங்க பாத்துனாங்க.
0: ஈரோஸ் பாமன் கடையில் இருந்தது கல்பனா கிருலப்பனையில
7: கிருலப்பனையில இருந்தது. அதுக்கு பக்கத்துல அங்க கடையும் இருந்தது வாதத
0: கடை. கேபிட்டல் கேபிட்டல் கொட்டாஞ்சேனை, எம்பையர் வெள்ளவத்தை, அந்த காலத்துக்கு இழுத்து செல்றீங்களா. நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன். எப்படி இருக்கு நீங்கள்?
0: ஓ நலம் நலம். நீங்கள் எப்படி?
9: நலமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது அருமையா இருந்தது. பரந்தி ராஜாக்கு இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்றேன். இது வந்து கிழக்கே போயிட்டுறேன்.
0: சரி, நன்றி நிர்மலா, நன்றி
9: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: இனி வணக்கம், நான் காசி மீண்டும்.
0: காசி வாங்கோ.
10: இது இது கிழக்கே போகும் ரயில்.
0: ஓ
10: பாத்தீங்களா, நீங்கள் நீங்கள் பேப்பரை முதல்ல அவுட் ஆகி விட்டீங்களே. நன்றியா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன்.
0: வணக்கம் வாங்கோ.
11: இதுவும் கிழக்கே ஹோம் ரயில் தான் சொல்லியிருக்காரு.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வாசன், பவன். இது கிழக்கே போகும் ரயில் தான்.
0: ஓ கிழக்கே போகும் ரயில் என்ன பவன், தெரியுமா உலகத்திலேயே இரண்டாவது நீண்ட ரயில் போக்குவரத்து கனடாவில தான் இருக்குது. இங்க டொரண்டோல இருந்து உங்க தான் வருது வன்கூவருக்கு. சைபீரிய சைபீரியாவில இருக்கிற இந்த ரஷ்யாவில இருக்கிற சைபீரியன் ரயில்வே போக்குவரத்து தான் உலகத்திலேயே மிக நீண்ட ரயில்வே போக்குவரத்து. லெனின் கிராட்ல இருந்து அது விளாடிவோஸ்டாக் வரையில போகுது, அடுத்தது கனடா தான். வன்கூவர் வரையில வருது என்ன, அது கிழக்கே போகுதா மேற்கே போகுதான்னு தெரியாதா,
12: ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போகுது,
0: ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போகுது. நன்றி
12: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்கள். அவர் பேசுவதாக இல்லை, பரவாயில்லை. ஆமாம், அது கிழக்கே போகும் ரயில் என்பதுதான் மிகச்சரியான விடை. மூர்த்தி, தேவகுமார், மொரேன், ரமேஷ், மதன், ஜியா, குவதா, சந்திரன், கமல், நிர்மலா, காசி, சாரா, பவன் ஆகியோர் இணைந்து கொண்டார்கள். இன்னொரு நேர் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார், இணைத்துக் கொள்வோம். வணக்கம். என்னில் பிள்ளையா அவரில் பிள்ளையான்னு தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த பாடல் பாடலொன்றுடன் இணைந்திருப்போம். உங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட தேவகுமார் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து ஒலிக்கின்றது, கேட்டு மகிழ்வோம். அது நாடோடி தென்றல் திரைப்பட பாடல்.

நேர்களை, நடைபெற்று வரும் ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களை நீர்கள் நிறைய அறிந்திருப்பீர்கள் என்ற வகையில் இப்பொழுது நாங்கள் கொண்டு வருகின்ற அடுத்த வினா இதுதான். ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இப்பொழுது மிக அதிகளவில் பல நாடுகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். கேள்வி என்னவென்றால், ஆசிய கண்டத்தில் கீழ்வரும் எந்த இரண்டு நாடுகளில் ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன? ஆசிய கண்டத்தில் ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் எந்த இரண்டு நாடுகளில் நடைபெற்று கீழ்வரும் எந்த இரண்டு நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது இந்தியா சீனா, இரண்டாவது ஜப்பான் தென்கொரியா, மூன்றாவது பாகிஸ்தான் ஈரான். இந்த விடைகளில் எந்த நாட்டில் ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன? முதலாவது விடை இந்தியா சீனா, இரண்டாவது ஜப்பான் தென்கொரியா, மூன்றாவது பாகிஸ்தான் ஈரான். அலையுங்கள் பார்க்கலாம். 4164446222. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து கமல் விரும்பி கேட்ட பாடல் ஒன்று இருக்கின்றது, பொல்லாதவன்.

0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்ரீ நில் பதில் சொல் நிகழ்ச்சி.
1: கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கவுண்டிங், இன்கம் டாக்ஸ், HST ரெஜிஸ்ட்ரேஷன், HST ரீபேட், ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ், PTC லைசன்சஸ், சிட்டி அண்ட் ஆல்கஹோல் அப்ரூவல்ஸ், இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, ஒர்க் பர்மிட்டுடன் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப், CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. கே எம் பிசினஸ் டாட் சிஏ 6475221775 6475221775.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.

0: Yes, Markham, Midland and Steels, 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
1: நேர்கள் நீல்பதல் சோல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் ஆசிய நாடுகளில் கீழ் வரும் எந்த நாடுகளில் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றன என்ற வினாவை கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். முதலாவது விடை சீனா இந்தியா, இரண்டாவது ஜப்பான் தென்கொரியா, மூன்றாவது விடை பாகிஸ்தான் ஈரான். இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
2: ஜப்பான் கொரியா,
1: ஜப்பானும் தென்கொரியா.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: சந்திரன்
1: சொல்லுங்கள்.
5: முதல் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும், ஆனால் எடுக்க முடியாம இருந்தா உடனே டயல் பண்ணுனா உங்களோட கலைக்கிற விருப்பத்துக்காக எல்லா அஞ்சு பேர்களும் உங்களை செய்தி கொண்டு வாங்க முடியாது. எடுக்க முடியாம கிடக்க கட் பண்ணது அதுல நான் அப்படியே கட்டணிக்கு விட்டுட்டேன். எல்லாருக்கும் மரமழை செய்யும் உங்களோட கலைக்கிற ஆசையெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். நீங்க சொல்ற மரமழி சவுத் கொரியாவும் ஜப்பானும் கிடைச்சு.
1: நன்றி நன்றி
5: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்
1: பாஸ்மதேவோ.
6: இரு நாடுகளுமே சேர்ந்து நடத்தின கால்பந்தாட்ட போட்டி வந்து 2002 ஜப்பானும் தென்கொரியா.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
1: குயின்சன் வாங்க.
7: இது வந்து சவுத் கொரியா, ஜப்பான், மற்ற நாடுகள், சீனா ஓரளவு நடத்தலாம், மற்ற நாடுகள் பருமா கோட்டில இருக்கு, அப்ப நடத்தலுமா தெரியா.
1: நீங்கள் இந்தியா எப்படி சொல்ல மோடி கேள்விப்பட்டா இப்ப பாஞ்சு அடிக்க போறாரு.
7: அவரு ஓகே ரெக்கார்டில இருக்கிறார் பாப்போம்.
1: ரெக்கார்ட் உடைச்சு போட்டிருக்கிறார்
7: என்ன. ஆமா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், நான் மொரின்.
1: மொரின் வாங்கும்.
8: சவுத் கொரியாவும் ஜப்பானும்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் ஐயா வாசன் கோராத். இது தென்கொரியாவும் ஜப்பானும் தான்.
1: நன்றி நன்றி
9: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ரமேஷ். இது வந்து தென்கொரியாவும் ஜப்பான் தான். இந்தியாவிலாம் முதல்ல விளையாடுறதுக்கு ஆள் இருக்காங்களா, தகுதி ஆகுமோன்னு தெரியல. அது ஆன பிறகு தானே அதுக்கப்புறம் அவங்க விளையாண்டு அப்புறம் கூட போடுறது.
1: இல்லை உண்மையிலே அது ஒரு பெரிய கேள்வியாக இப்போ எழும்பியிருக்கு. என்ன இப்போ என்னென்னா அந்த 150,000 பேர் சனத்தொகை உண்ட ஒரு ஒரு குரோசாவோ இன்னொரு நாடு தெரிவாகி இருக்குது, இந்த மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த நாடு. ஆனால் இந்த பெரிய மக்கள் தொகை, உலகத்தின் முன்னணி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவா இல்லைன்னு ஒரு அணியை தெரிவு செய்ய முடியலன்றது இப்போ ஒரு பெரிய வினாவாக இருக்குது.
10: அது என்ன இருக்கும் கலை வந்து கொஞ்சம் கன காலத்துக்கு இருக்கும். ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளும் இருக்கலாம், அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு துறையில் அரசியல் புகுந்துருச்சு, அதுதான் பெரிய பிரச்சனையே. அது வந்து கொஞ்சம் ஆட்சியில் வேணா பையன் பொண்ணு சொத்து வரலாம், விளையாட்டுலேயே அந்த மாதிரி பூத்திக்கிட்டே போகணும்னா அந்த அரசியல் போகிறதுனால தான் அந்த இதெல்லாம் போயிடுது.
1: இந்தியா ஹாக்கியில் வளர்ந்தது அளவு ஃபுட்பாலில் வளரையில் தான்
10: வளரையில் ஆட்சியில் கூட இப்போ கூட தடுமாறு தானே முதல்ல. ஓகே இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்குது.
1: இல்லை மேலே கிரிக்கெட், ஹாக்கி, செஸ் இதுகள்லாம் உலக அளவில் சாதிச்சிருக்கிற இந்தியாவால் உதைபந்தாட்டத்தில் சாதிக்க முடியலன்றதான் இப்போ உள்ள காவலில் பார்ப்போம்.
10: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: தென்கொரியாவும்
1: ஜப்பான் 2002 இணையாக இணைந்து இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்தி இருந்தன. இது ஆசிய கண்டத்தில் முதலில் நடைபெற்ற போட்டி. பின்னர் 2022 ஹட்டாரில் நடைபெற்றது. இந்த மூன்று நாடுகளும் தான் ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்டம்

போட்டிகளை நடாத்திய நாடுகள் என்ற பெருமை இருக்கின்றது. இந்த மூன்று நாடுகளுக்கு தான் அந்த பெருமை இருக்கின்றது. இப்பொழுது 2034 சவுதி அரேபியாவில் தான் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இப்போது 2026 மூன்று நாடுகள் இணைந்து நடத்துகிறது, மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா. 2034 சவுதி அரேபியா, ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் தான் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடாத்தப்பட இருக்கின்றன. நேர்களே, அப்போ 2030 எந்த நாடுகள் நடத்த இருக்கின்றன என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். 2030 மிக முக்கியமான ஆண்டு. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாகி 100 நிறைவு பெறுகிறது. 1930 உருகுவேயில் ஆரம்பித்தது. உருகுவே தென் அமெரிக்க நாடான உருகுவேயில் தான் முதலாவது போட்டி. உருகுவே தான் அந்த கிண்ணத்தை அடித்தது. 13 நாடுகள் பங்கு கொண்டன. 2030 இந்த போட்டி 3 மிக முக்கியமான நாடுகளில் இடம்பெற இருக்கின்றது. 3 மிக முக்கியமான நாடுகளில் 2030 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் மொரோக்கோ, போர்த்துக்கல், ஸ்பெயின். மொரோக்கோ என்பது ஆப்பிரிக்க கண்டம், போர்த்துக்கல் ஸ்பெயின் தெரியும் நேர்களுக்கு, ஐபீரியன் நாடுகள் என்று சொல்லப்படுகின்றது. போர்த்துக்கல், ஸ்பெயின் பழம் பெருமை வாய்ந்த நாடுகள். அந்த நாடுகளில் தான் 2030 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள். இப்போவே நேர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மொரோக்கோ, போர்த்துக்கல், ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகள் கூட்டாக இணைந்து நடாத்த இருக்கின்றன. ஆனால் இதில் உள்ள ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், 100 விழாவை கொண்டாடும் விதமாக இந்த போட்டிகளை தென் அமெரிக்க கண்டம் தான் ஆரம்பித்து வைத்தது. அப்போ முதல் 3 தொடக்க ஆட்டங்கள் மட்டும் தென் அமெரிக்க நாடுகளான உருகுவே, அர்ஜென்டினா, பரகுவே ஆகிய 3 நாடுகளில் இடம்பெற இருக்கின்றன. மிகப்பெரிய கொண்டாட்டமாக வருகின்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி அமைய இருக்கின்றது. உருகுவேயில்தான் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது. ஆகவே 2030 முதலாவது போட்டி உருகுவேயில்தான் இடம்பெற இருக்கின்றது. அர்ஜென்டினாவிலும் அது இடம்பெற இருக்கின்றது. பரகுவேயிலும் இடம்பெற இருக்கின்றது. இப்போ இது ஆச்சரியம் என்னவென்றால், 3-6 நாடுகள், நாங்கள் சும்மா சொல்லுவோம், எங்களோட இப்போ நாட்கள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு ஒரு வசனம் சொல்லி கொண்டிருப்போம், ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வரோம். 3 நாடுகள், 16 நகரங்கள், 48 அணிகள், 104 போட்டிகள் என்ற மாதிரி 2030 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் 3 கண்டங்கள், 6 நாடுகள், 48 அணிகள். அது 48 இல்லாட்டி இன்னும் 64 மாறுதோ தெரியல. இப்படி மிக பிரம்மாண்டமாக 2030 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. தென் அமெரிக்க கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம் 3 இணைந்து நடாத்துகிறது. உருகுவே, அர்ஜென்டினா, பரகுவே, போர்த்துக்கல், ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து நடாத்துகின்றன. இதில் 3 நாடுகள் இந்த கிண்ணத்தை, இந்த 2026 கிண்ணத்தை வெல்லக்கூடிய நாடுகளின் பட்டியலில் 3 நாடுகளும் இருக்கின்றன. சில நாடுகள் சொல்லப்படுகிறது, ஸ்பெயின் சொல்லப்படுகிறது, போர்த்துக்கல் சொல்லப்படுகின்றது, பிரான்ஸ் சொல்லப்படுகிறது, இங்கிலாந்து, நெதர்லாந்து, அதே போல் அர்ஜென்டினா, இப்படி பல நாடுகளை சொல்லுகின்றார்கள். இதில் ஏதாவது ஒரு நாடு, அர்ஜென்டினா, போர்த்துக்கல், ஸ்பெயின், இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு வெல்லுமாக இருந்தால் 2030 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி இன்னும் ஒரு படி களை கட்டும் என்று சொல்லலாம். என்ற வகையில் வருகின்ற போட்டிகள் மிக முக்கியமான போட்டிகளாக இடம்பெற இருக்கின்றன. இன்று முதலாவது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த கால்பந்தாட்ட போட்டிகளை பற்றி சொல்வதானால், உலகமே பார்த்து ரசிக்கின்ற போட்டி. உலகத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பங்கு கொள்ளுகின்ற போட்டி இந்த ஒலிம்பிக் போட்டி. 195 நாடுகள், 193 நாடுகள் ஐநா சபையில் பதியப்பட்டிருக்கிறது என்றால், ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகின்ற நாடுகள் 200-210 நாடுகள் பங்கு கொள்ளுநீர்களே. ஏன் தெரியுமா? ஐநா சபையில் இடம்பெறாத நாடுகள் எல்லாம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்ளும். அப்படி ஒரு பிரம்மாண்ட போட்டி ஒலிம்பிக் போட்டி. ஆனால் இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு இல்லாத அளவு ரசிகர்கள் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிக்கு இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் பார்த்து ரசிக்கின்ற போட்டி கத்தார் ஒலிம்பிக் போட்டியில் 500 மக்கள் உலகத்தில் பார்த்து ரசித்தார்களா? அந்த வேளையில் உலகத்தின் குடித்தொகை 800 கோடியாக கூட ஆகவில்லை. 500 மக்கள் பார்த்து ரசித்தார்கள்.
ஆகவே உலகத்தில் அரைவாசிக்கு மேற்பட்ட மக்கள் பார்த்து ரசிக்கின்ற போட்டி இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி. நிச்சயமாக ஒவ்வொரு நேர்களும் நிச்சயமாக இந்த கால்பந்தாட்ட போட்டிகளில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் என்ற வகையில் தான் இந்த வினாவை கொண்டு வந்தோம். எங்களது ஆசிய நாடுகள் பலவு நல்ல கால்பந்தாட்ட அணிகளை கொண்டிருக்கக்கூடியன. அந்த நாடுகளும் இந்த வருகின்ற காலங்களிலே இவ்வாறான போட்டிகளில் ஒரு பாரிய அளவிலான விஸ்வரூபம் எடுத்தால் இந்த பார்க்கின்ற மக்களின் தொகை இன்னும் அதிகரிக்கும். பொதுவாக ஆசிய கண்டம்தான் அதிக குடித்தொகை கொண்ட நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய கண்டம் என்ற வகையில் அவ்வாறான நாடுகள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெறுமானால் நிச்சயமாக பார்வையாளர்களின் எண்ணிக்கை என்னும் வருமானம் எண்ணிக்கை என்பன மிக அதிக அளவில் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற காலங்கள் ஆசிய நாடுகள் எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்த இருக்கின்றன என்று. ஜப்பான், தென்கொரியா, ஈரான், உஸ்பெக்கிஸ்தான், ஜோர்டான், சவுதி அரேபியா இப்படி பல நாடுகள் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள் நல்ல பலமிக்க நாடுகளாக விளங்குகின்றன உதயவந்தாட்ட அணியை பொறுத்தவரை. இவற்றின் செல்வாக்கு வருகின்ற காலங்களில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் நேர்களது பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட மதன், சந்திரன், காசிநாதன், தேவதாஸ், மொரின் ஆகியோரது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும்.

0: நானும் இப்பொழுது முதல் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமும் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த மூர்த்தி, தேவகுமார், மொரின், ரமேஷ், மதன், ஜெயா, குகதா, சந்திரன், கமல், நிர்மலா, காசி, சாரா, பவான், தேவதாஸ், குயின்ஸ்டன் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற lotusfuneralandcremation.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு குட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
3: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. Asian Textiles in Mavaram Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $24, nighty $34, $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. 8044.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்னோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393
1: மிஸ்ஸிசாகா பிரம்

0: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222. 16700-2222. J.CA.

0: 모듬 HD 더블 HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- தொடர்தரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
0: 416-821-0462. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30. வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 Jane Street, Maple
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்துக்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.

யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: தனித்துவம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்

0: ஏற்றுமதி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரோ 416-299-9393 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய்ட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2410 நைட்டி $3410 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் Mega Sale. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222
7: Veggies fresh-a, price best-a, delivery fast-a. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
8: 96-99 James Street, Maple
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
9: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
13: Working for you.
12: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம், ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
14: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
17: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
18: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கவே பாக்குறேன்.
19: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
18: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
17: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: 905-270-8800.
6: 905-270-8800.
13: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
20: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
8: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-7-2-0-0-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 30 வாய்மை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், தோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 GTA கிரெடிட்.
10: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
11: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம், தெரியுமா?
12: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
11: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
12: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
11: 416-271-5992.
12: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
13: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
14: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
15: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
16: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
17: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
18: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
19: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
20: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
19: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
18: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
21: 9052708800 9052708800
18: உதயம் சூப்பர் மார்க்கெட்
22: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
23: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
24: அதிகாரம் 30 வாய்மை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. நீங்களும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அலையுங்கள் 416-6444-6222. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கம். இந்த மாதம் ஓகே இல்லை, ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போகுது. சில மாதங்கள்லாம் சில மாதங்கள் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு வேகத்தில் இல்லை. கடந்த மாதங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பீடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது வந்து கொஞ்சம் ஓகே, கரெக்டான டீசெண்டான ஒரு ஸ்பீடில் போகிறதுனால குட் அப்படின்ற ஒரு ஃபீலோடு இருக்கும். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட காத்திருக்கேன். நீங்களும் இணையுங்கள் என்னோட பேசுகிறதுக்கு. புதிய நேர்கள் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியை கேட்குற நேர்கள், புதிய நேர்கள்லாம் அப்படின்னு நிறைய வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து காலே பண்ணுறது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபோன் எடுத்து டயல் பண்ணி என்னோட பேசுங்க. அலைங்கள் 416-644-6222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: எதிர்காலத்தில் எல்னினோ காலநிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்கான நிறுவன ரீதியிலான திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அடரோகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், அன்றத்த முகாமைத்துவ நிலையம் உட்பட்ட முக்கிய அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும், அவருக்கு ஆதரவாக இருந்த ஆளுங்கட்சி மேலிடப் புள்ளிகள் யாரென்று விசாரித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும், RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்கொள்ள இதுவே மிகவும் பொருத்தமானது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் இடம்பெற்றது. இதில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்றும், இது அரசாங்கத்தின் கொள்கைகளினால் ஏற்பட்டதே தவிர சர்வதேச காரணிகளினால் ஏற்பட்டது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். கனேடிய தொலைபேசி மற்றும் இணைய திட்டங்கள் தொடர்பான கட்டணங்கள் மீதான விரிவான புதிய தடை இன்று 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது. இது நுகர்வோர் கூடுதல் கட்டணங்கள் எதுவுமின்றி சேவை வழங்குநர்களை மாற்றவோ அல்லது தங்கள் திட்டங்களை மாற்றியமைக்கவோ அனுமதி வழங்குகின்றது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் ஏனைய புதிய உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் கனேடியர்கள் எளிதாக பெறும் வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு உத்தியொன்றை லிபரல் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான எந்தவொரு ஒப்பந்தத்துக்குமான பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை என்று ஈரானின் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடனான ஆரம்பக்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான எந்த உரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாக அந்த செய்தி ஊடகம் தெரிவித்தது. அமெரிக்கா ஈரான் மீதும், ஈரான் அதன் அண்டை நாடுகள் மீதும் நடத்தும் தாக்குதல்கள் உட்பட தொடர்ந்து அதிகரித்து வரும் போர் பதட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றார் என்று ஐக்கிய நாடுகள் செய்தித் தொடர்பாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கும் மேலும் நிலைமை மோசமடைவதை தவிர்ப்பதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நேரம் சரியாக 9:09 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை. இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். தலைப்பு என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சைல்ட் லேபரை வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் சைல்ட் லேபர் டே அப்படின்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் எங்கேயாவது யாராவது சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவேர்னஸை கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் இருந்தது, இப்பயும் பல நாடுகளில் பல ஊர்களில் குழந்தை தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வே கிடைக்காதாப்பா அப்படின்னா, ரெண்டு விஷயம், அனாத ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் இந்த குழந்தை தொழிலாளர்களும் வந்து எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து நம்ம உலகம் முன்னேறுதுன்னு அர்த்தம். இது இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான், ரொம்ப கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். இப்போ வந்து நைஜீரியாவில் வந்து ஆக்சுவலி வந்து எவ்ரி ஜூன் 12th வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி ஈவெண்ட் நடக்கும். அங்கே தான் வந்து அதிகபட்ச குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறதாகவும், அதில் வந்து 14 மில்லியன் கிட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் தொழிலாளர்களாக, குழந்தை தொழிலாளர்களாக ஆக்கப்படுறாங்க. சரியான எஜுகேஷன் கிடைக்காதனாலையும், ப்ராப்பர் மானிட்டரிங் இல்லை, கிட்ஸ் படிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள். நம்ம வந்து இங்கே வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்தில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப டவுன் சைடில் சில ஊர்கள் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்யலாம், இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு வேண்டுதலையாவது போடலாம், ஏதாவது ஒன்று பண்ணி இதை வந்து மாற்றி ஆகணும். ஏன்னா இப்போ காமெடி பாருங்களேன், இது வந்து சைல்ட் லேபர் டே, அவங்க எல்லாத்தையும் வந்து தொழிலாளர்களாக மாற்றிட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து சரியான எஜுகேஷன் கிடைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கரியர் செட் பண்ண அவங்க வளரணும், அவங்க தான் வந்து அடுத்து நம்ம உலகத்தையே வந்து சீராக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஜென்ரேஷன். ஸோ அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொழிலாளிகளாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதனால் அதை மாற்றணும் சொல்லிட்டு ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே இன்றைக்கே தான் வந்து இன்றைக்கி ஃபெடரல் பீஸ் டே, பீஸ் டேன்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா பீஸ் வரணும் அப்படின்னா, நீ முதல்ல வந்து இந்த உலகம் நாடும் அமைதியாக இருக்கணும்னா எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கணும்ல, அதை முதல்ல கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிற தோணுச்சு எனக்கு. இது தவிர வந்து இன்றைக்கி வந்து நிறைய க்யூட்டான ரொமான்ஸ் டே, ரெட் ரோஸ் டே அப்படின்லாம் வந்து ஒன்று அப்பப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி இந்த ரெட் ரோஸ் டே ஏற்கனவே கேள்விப்பட்டிருமே, இது வந்து யூஸ்வலாக ஃபெப்ரவரி மாதம் தானே வரும் அப்படின்னா, அது வந்து ரோஸ் டே தான் அது, ஆனால் இது வந்து ரெட் ரோஸ் டேவாமா? டேய் என்னடா சொல்கிறீங்க, ரோஸ் டேயில் எந்த கலர் ரோஸை வேணால் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் இன்றைக்கி வந்து ரெட் ரோஸுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் டே. அப்புறம் சூப்பர் மேன் டே, இன்றைக்கி சூப்பர் மேன் டே, யாரெல்லாம் சூப்பர் மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பழைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பீங்களா, சூப்பர்மேன் ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து ரீவிசிட் பண்ணுற டே. ஸோ இன்றைக்கி வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை தொழிலாளர்கள் எங்கே இருந்தாலும் அதை வந்து வன்மையாக கண்டிக்கணும், அதை வந்து உடனே தட்டி கேட்கணும். சும்மா பார்த்துட்டு என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போகாமல், இதை வந்து கொஞ்சம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிற ஆட்களுக்கு அது நீங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத காட்டுங்க. அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஜாலியான நாள். இன்றைக்கி தலைப்பும் வந்து செம்ம ஃபன்னான தலைப்பு தான். இப்போ எப்பயுமே நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி, ப்ரெசண்ட்டை பற்றி, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம பேச போகிறது நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி, அதாவது நெய்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பு. நீங்கள் வந்து இந்த காலனியில் வாழ்ந்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு டவுன்ஷிப் மாதிரி இருக்கும், அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரே பில்டிங்கில் நிறைய குடும்பங்கள் வாழும், அதில் எப்படியெல்லாம் ஈவினிங்கே மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே வந்து நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களாகிடும். ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டினா பூரா பூரா நம்ம ரத்த சொந்தங்களோட அதிகமாக அவங்க தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலியாக மாறினது தான் நிறைய கதைகள். நான் வந்து டவுன்ஷிப்பில் இருந்திருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன், காலனியில் இருந்திருக்கேன். எப்பயுமே சுற்றி வந்து மக்கள் அந்த காலனி, அந்த அப்பார்ட்மெண்ட், இதில் எல்லாத்துலேயும் வந்து பியூட்டி என்னென்னா ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் டே கல்ச்சரல்ஸ், அங்கேயே வந்து நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ கல்ச்சரல்ஸ் மாதிரி வைப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கேயே லெமன் அண்ட் ஸ்பூன், அப்புறம் இந்த உரியடிக்கிறது, இந்த மாதிரி மியூசிக்கல் சேர், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது, சுற்றி சுற்றி வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கிரிக்கெட் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லியிருக்கும். பெண்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஜூம்பா கிளாஸ் போகிறது, ஜாகிங் வாக்கிங் போகிறது. அக்கா இன்றைக்கி நான் வந்து ரைஸ் வச்சிட்டேன், பட் ஆனால் டைம் இல்லை, வேலையிலேயே இருந்ததுனால வந்து கிரேவி பண்ண மறந்துட்டேன், நீங்கள் ஏதோ கீரை குழம்பு வச்சுருந்தேன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்றது. அப்புறம் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, காஃபியே தீர்ந்து போச்சு, வாங்க மறந்துட்டேன், கொஞ்சோடு காஃபி பவுடர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி அக்கா இந்த மாதிரி ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் பயங்கரமாக, நீ வந்து இந்த கோயிலுக்கு போய் இந்த ஒரு வேண்டுதல் போடு, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு அறிவுரை சொல்கிறது. அவர் நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, முடி வளர்கிறதுக்கு, ஸ்கின்னு பழம் வளர்க்குறதுக்கு, டியூஷனுக்கு பையனை எங்கே அனுப்பணும், எந்த ஆட்டோவில் வந்து நீங்கள் போனால் சீப்பு, அப்புறம் எந்த இடத்துல வாழைப்பழம் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி காலனியில் அப்படியே இன்ஃபர்மேஷன்ஸ் பயங்கரமாக ஷேர் ஆகும். ஒரு காலத்திலலாம் வந்து இப்போ தான் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்துருச்சு, ஒரு காலனியில் வாழ்ந்தால் உண்மையான சோஷியல் மீடியா அதுதான், பக்காவாக ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கலாம். அது 4வது மாடியில் 32வது வீட்டில் இருந்தால ஒருத்தி, அவன் பார்க்க தான் இப்படி ரொம்ப பழைய புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே பரிதாபமாக வந்து 4 கத்திரிக்காய் 4 வெண்டைக்கான்னு வாங்கிட்டு போகிறான். ஆனால் அவங்க அப்பா டாக்டராமா, அவங்களுக்கு சொந்த ஊரில் பெரிய வீடு இருக்காமா, பல கோடி சொத்து இருக்குதாமா, இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குது, என்ன தலையெழுத்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாயமத்தை அப்படியே நம்மளே வந்து பேசிக்கிறது. இந்த மாதிரி போராளி பேசுறது, நியாயம் பேசுறது, நொண்ண நாட்டியம் பேசுறது, இதெல்லாம் வந்து செம ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஏஜில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற பசங்களோட வந்து கிரிக்கெட் விளையாடுறது, உங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கும், எல்லோரும் வேறு வேறு ஸ்கூலில் படிப்பாங்க, வேறு வேறு இன்ஃபேக்ட் ஹிந்தி ஆட்கள், தெலுங்கு ஆட்கள், வேறு மொழியில் பேசுகிற ஆட்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கும்பலாக தான் இருப்போம், செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட், காலனி இல்லை தனித்தனியாக, உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இதே மாதிரி பணக்காரராக இருந்து உங்களுக்குன்னே தனியாக பெரிய ஒரு பங்களா வீடு, அந்த தெருவிலே வந்து உங்களுக்கு தான் பெரிய வீடு, அதுக்கப்புறம் இருக்கலாம் சின்ன சின்ன வீடு, ஆனாலுமே வந்து நீங்கள் வீட்டு முன்னாடி இருக்க திணியில் உட்காந்து போகிறவரெல்லாம் நக்கல் அடித்து ஜாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் தெருவில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களை. அதே மாதிரி உங்களுக்கும் பக்கத்து தெருவில் தெருவில் ஒரு டீச்சர் இருப்பார், ஒரு பாட்டு வாத்தியார் இருப்பார், ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருப்பார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார், அப்புறம் ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நெய்பர்ஸ் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. அந்த லே அவுட்டில் இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, நெய்பராக இருந்து வெறும் பக்கத்து வீடு எத்த வீடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பழக ஆரம்பித்து பயங்கர குடும்பத்தில் ஒருத்தராக அங்கமாக மாறின யாராவது இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் லைஃப்லே நீங்கள் சந்தித்த இன்ட்ரெஸ்டிங் நெய்பர் என்ன, அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக பேசியிருக்கலாம், இல்லை சண்டை போட்டிருக்கலாம், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, வெறியாகவும் எனக்கு அவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான், அவனை வந்து கொஞ்சம் கூட முடியாது, அவன் ஒரு லூஸு அப்படின்லாம் வந்து ஒரு நெய்பர் சில பேர் இருப்பாங்க. இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு தாத்தா வந்துருப்பார், வந்து வந்து திடீர்னு ரேண்டமாக வருவார், நம்மளை பிளஸ் பண்ணுவார், நீ நல்லா இருப்ப பாரு, நீ நல்லா இருப்ப அப்படின்லாம் வந்து 4 வார்த்தை நல்லா தான் சொல்லிட்டு போவார். சூப்பராக இருக்கும் இந்த காலனி, அப்பார்ட்மெண்ட், இல்லை டவுன்ஷிப், இந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்த ஞாபகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், நீங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்போர்ட்ஸ், இல்லை நீங்கள் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்திருப்பீங்க, இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியாகவே இருந்திருப்பீங்க, இருக்கிறதுலே காண்டான வேலை அதுதான், அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். கால் பண்ணுங்கள் 416-644-6222. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புக்கு உங்களோட கண்டென்ட் எதிர்பார்க்குறேன். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
2: வயசாகுதுல்ல வயசு ஆகுதே ஆமா அத வேற ஏன் காலையிலே ஞாபகப்படுத்துறீங்க
1: கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருக்கு, ஆஹா மூஞ்சி அப்பா மாதிரியே மாறிட்டு வருதே அப்படின்னு.
2: அதை விட மோசமா வருது, அப்பா ஹாப்பியா இருந்த
1: எங்கே அடிக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட், ஆமா. மட்டுடு
2: எங்களுக்கு என்ன, அப்ப என்ன லேபரை பற்றி கேட்டீங்களா, அது உண்மையா அந்த சொல்லுங்க, அதே உண்மையா கூடாத ஒரு வார்த்தை என்ன,
1: இலங்கை
2: இருக்குதான் இலங்கையில, நானும் நாங்களும் கூட தான் இல்ல, அது எங்கட வீட்டுலயே எங்கட வெளியில செய்யறது, அது குடும்ப கஷ்டங்கள் இருக்குதுதானே.
1: ஆமா,
2: சில அப்பா இருக்காது, தவறினம் கொள்ளுவினம் அப்படி இருக்குது. அப்படி சில வழியில 12-13
1: கட்டாயம்
2: அந்த காலத்துல ஓகேங்கிற வயது காலங்கள்ல ஓகே. இப்ப கூடுதல படிக்கணும், படிக்கத்தான் எதையும் செய்யலாம். அது ஒன்று
1: நீங்க அப்படியே கொண்டு வந்து அந்த மல்லிப்பூ கட்டிட்டு இருக்கிற அதே நார்ல கொஞ்சமா வந்து கனகாபர பூவையும் கட்டிட்டு
2: போறீங்க. இல்ல இதையும் சேர்ப்பு தானே, முதியோரம் சிறியோரம் இல்ல ரெண்டு பேருக்கும் அறிவிக்கல தானே.
1: இந்த நிகழ்ச்சியை எங்க நைனா கேட்டற கூடாது, அவ்வளவுதான். குடி கொடிய புடிச்சிட்டாங்கப்பா, கொடிய புடிச்சிட்டாங்க.
2: மரம் வாங்கி அந்த
1: பேசிட்டாங்க. ஓகே சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் மை டியர்?
2: பாடல் வந்து நான் இந்த பாடல் ராரா ரக்கையா பெல் அடிக்கட் ஒருத்தருமே மேரி பண்ணல, எல்லாரும் பெரியலா வந்திருந்த அந்த காலத்துல ஒரு 83 84 அப்படின்னா வாங்கி கொண்டு எல்லாம் சாப்பிட்டு திரும்ப ஆடை எல்லாம் கொண்டு வந்து வெட்டுவோம்.
1: சேர்ந்து சமைக்கிறது, ஆடை விட்டுறது உட்பட எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, சிறப்பு, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி தலைப்பை மறுபடியும் ஒருத்தர் சொல்லிடுறேன், கல் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நெய்பர்ஸ் பற்றி தான் தலைப்பு. நெய்பர்ஸ் அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கிற, உங்கள் கூட வந்து வாழ்கிற மக்கள். ஸோ அந்த நெய்பரில் இன்ட்ரெஸ்டிங்கான நெய்பர்ஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய உறவுகள் பக்கத்தில், ஏற்ற வீட்டில், பக்கத்து வீட்டில் அப்படிலாம், அந்த அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை எங்கேயோ உங்கள் தெருவிலேயே வந்து ஒரு 4வது வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்க பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. வெறும் நெய்பராக மட்டுமே தான் முதல்ல தெரியும், ஆனால் அவங்க வந்து லேட்டர் பயங்கரமாக பழக ஆரம்பித்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃப்ரெண்டாகி நண்பராகி அவங்க வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
0: கிச்சனை ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா Chettinad 825 Pasmo Avenue C101 Scarborough 416-299-9393.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events kilikoot.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: இந்த நெய்பர்ஸில் வந்து பல கதைகள் இருக்கு. வந்து பயங்கர மிகப்பெரிய பகையோடையே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. தெருவில் இருக்கிற அந்த பொண்ணை சைட் அடித்து திடீர்னு பார்த்தா சம்பந்தியாக மாறி எல்லாரும் வந்து அந்த ஏரியாவில் எங்கள் ஏரியா 4வது வீட்டில் இருந்த பொண்ணை தான் நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன், இப்போ 2 குடும்பமும் வந்து சொந்தமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நெய்பராக இருந்து ஃபேமிலியாக மாறின கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டில் இருக்கிற சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ எங்கள் ஏத்த வீட்டில் வந்து ஒரு தாத்தா இருக்கார், அவர் பார்த்தாலே கில்ட்டியாகவும் எனக்கு, ஏன்னா எந்நேரமும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார். லான் அப்படியே கார்பெட் மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இலை தலைக்கு இருக்காது. பக்காவாக கார்டனை மெயின்டைன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து நான் வெளில வரும்போது அப்படியே என்ன பார்ப்பாரு, அப்புறம் என் கார்டனை பார்ப்பார். ஜெய் பரமா படிடா அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது கவனிடா அவனுடைய லானில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்புறம் சொல்லி டிப்ஸ் எல்லாம் சொல்லுவார். பாருங்கெல்லாம் சொட்ட சொட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட வந்து உரம் இருக்குது, இதெல்லாம் நீ போடு இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ அவர் ஹெல்ப் பண்ணுவார். நானும் போய் அவருக்கு வந்து இதெல்லாம் வெயிட்டாக ஏதாவது தூக்கணும் இறக்கணும் அப்படின்னா போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். பயங்கரமாக பேசுவார் அப்போ அவர் வந்து, அப்போ தான் தெரிஞ்சது லேட்டர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டானாக இருந்திருக்கார் ஒரு காலத்தில். அண்ணாத்த வந்து ஸ்மக்லிங்கு அது இதுன்னு சொல்லலாம் இருந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திருந்தி இல்லை காசு மட்டுமே வந்து வாழ்க்கையில் எல்லாம் கிடையாது, இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிலாம் நம்ம வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளாக அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டிமேன் மாதிரி ஒரு வேலையை கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் எல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். மனுஷன் வந்து அவருடைய ப்ரெஷியஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ காட்டுவார். நான் வந்து 1960 வாங்கின ரோலெக்ஸ் வாட்ச் இதெல்லாம் வந்து இப்போ வித்தாய் எவ்வளோ கோடிக்கு போகும் தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுவார். சமையான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய சுற்றி சுற்றி உங்கள் ஏரியாவிலே வந்து கதாபாத்திரங்களாம் பார்த்துருப்பீங்க, அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். உங்களோட விருப்ப பாடலையும் கேட்க அலையுங்கள் 416-644-6222. ஆல்ரெடி நம்ம நேர் ரவிசங்கர் சார் வந்து இப்போ எங்கே பறந்துட்டுருக்காருன்னு தெரில, ஒரு புத்தம் புதிய பைக்கை வந்து இறக்கியிருக்காரு. இந்த பாட்டி சொல்லி தட்டாதே படத்தில் வந்து கார் வந்து அப்படியே ரெண்டாக பொழந்து அப்படியே போகும், அவர் மறுபடியும் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி லிட்ரலி பாதி வெட்டின காரையே வந்து அவர் வாங்கியிருக்காரு, அதுதான் பைக்கு. அவ்வளோ பெருசு இருக்குது, கார் மாதிரி இருக்குது, அப்படியே சூப்பராக அப்படியே உக்காந்து போனால் அப்படி கப்பலில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்கி சுற்றுறாரு. இப்போ பினியன் ரைடருக்கு வேறு சூப்பராக குஷனோட அப்படியே சீட்டு ஜம்முன்னு இருக்குது. இந்த வருஷம் ரவிசங்கர் சாரோடைய பின்னாடி சீட்டில் உக்காந்து போயே தீர்றோம், அவ்வளோதான். அதை முடிவை எடுத்துகிட்டு அவர் எப்போ ட்ராவல் பண்ணுறாருன்றது கேட்டுட்டு அவரோட ஒரு ஜர்னியை போடும். மற்ற நான் நினைக்கிறேன் ரவிசங்கர் கூட வந்து மற்ற ஆட்களும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம காலர்ஸ்லேயே பல பேர். வாழ்த்துக்கள் சார், புது பைக் வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்கே ட்ரீட்டுன்னு சொல்லுங்கள், அதுக்கும் நாங்கள் கிளம்பி வந்துடுறோம். வாழ்த்துக்கள். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ காலை வணக்கம். வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம், நீங்கள் நீர்குழி வாழ வாழ்த்திக் கொண்டு எனக்கு ஒரு முகர் முருகன் பாட்டு போடுங்கள் மகனே. கரெக்டா முருகன் இன்னைக்கு வந்து பிரதோஷம் என்னது? அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன என்ன பாட்டு போடணும்? சிவன் பாடல் போடணுமா? தில்லை அம்பல நடராஜா. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு பேஸ் மேக்கர் போட்டிருக்கலாம், என்னாச்சு? அப்படியா? இன்னும் எத்தனை நாளைக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க? அப்படியா? என்னன்னு தெரியாம போட்டு விட்டாங்களா? காரணம் நீங்க கேக்கல, எதுக்கு மாட்டுறீங்க, என்ன பிரச்சனை எல்லாம் கேக்கலையா நீங்க? மகன் பாத்துக்கிறார் எல்லாத்தையும். உங்களுடைய பக்கத்து வீட்டு ஏத்த வீட்டுல யாராவது நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா, இருந்தாங்களா?
1: என்ன சொல்றீங்க?
0: உங்க எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி நிறைய, நீங்க எப்படி தனி வீடா உங்களது நீங்க வாழ்றப்ப இல்ல காலனி அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கீங்களா?
1: நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன்.
0: இருக்காங்க, ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஆனா பக்கத்துல இல்ல, உங்க பில்டிங்லயே இல்ல, வேற எங்கேயோ இருக்காங்க. ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஓகே, நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீபர்ஸ் அப்படி இருந்து ஏதாவது?
2: அவங்களும்
0: பயங்கர
2: தமிழாக்களும் நெருங்கினார்கள் இருந்தா நல்ல பழக்கம். நீங்க சொன்ன மாதிரி ஆளுதான் அப்ப 92 93 மாதத்துல ஒரு கால ஆட அடிச்சு கொண்டு எல்லாரும் புளிச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒரு சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
0: நீங்க அபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து கேங்கா சமைப்பீங்க? அப்ப
2: நல்ல சொந்தம் நல்ல பாக்கெல்லாம் வீடு கொள்ளி போட்டினம். நான் இதுல இருக்கிறேன், எல்லாரும் கூப்பிடுவினம்.
0: ஓகே சூப்பர் சூப்பர், சிறப்பு. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
2: நான் முருகன் வருத்தாங்க நான் முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை பாட வந்தேன், மேல்நாட்டு மருமகள் அந்த பாட்டு
0: முத்தமிழ் பாட வந்தேனா?
2: வெள்ளிக்கிழமை தானே முதல்ல பாட்டு வந்தது. நல்ல செய்தி வந்தது, நல்ல செய்தி இல்லது ஒப்பந்தமா கையாற்ற நல்ல செய்தி வந்தோன்னா முருக பெருமானை தான் நினைச்சேன்.
0: ஓகே சூப்பர், அப்ப உங்களுக்காக அந்த பாட்டை போட்டுருவோம். சரியா
2: போட்டுருங்க, நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: 7G Rainbow Colony தெருவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வச்சிருக்கோம். என்னுடைய பள்ளி பருவத்தில் இந்த மாதிரி அருமையான நினைவுகள்லாம் இருக்குது உங்களுக்கும். அதில் முக்கியமாக நெய்பர்ஸ் தான் வந்து இப்போ பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப வருஷம் சொந்தமாக இருப்பாங்க, இன்ன வரைக்குமே கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாருமே பயங்கர நெருங்கிய உறவாக வந்து ஆனது, நிறைய கதை நடந்திருக்கு எங்களுக்கும். இன்ஃபேக்ட் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த வீட்டில் இருந்தவருக்கு வந்து லிட்டராக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறப்ப கூட இருந்து என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க கூடியே வந்த அந்த யாருமே அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர முடியலன்றதுனால கூடியே இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப க்ளோஸ் ஆகி இப்போ வந்து லிட்ரலி எவ்ரி மொமெண்ட் எதுவாக இருந்தாலும் வந்து உடனே ஷேர் பண்ணுற அளவுக்கு நெருங்கிய நண்பர்களாக வந்து ஆனதெல்லாம் நடந்திருக்கு. இது காரணம் என்ன? ஜஸ்ட் அவங்க நாங்கள் குடியிருந்த ஏரியாவுக்கே அவங்களும் பக்கத்தில் வந்தாங்கன்றது தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்ட கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேரம் சந்திப்போம். சிங்கம் என்றால் என் ரத்னம்தான். ஹலோ, வணக்கம் ரத்ன சிங்கம், எப்படி இருக்கீங்க? சதியா? என்ன சதி? ஓ, காக்க வைக்கிறனா? பாட்டு போட்டு வெறுப்பேத்தி கடுப்ப கிளப்பி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க? எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் முன்னாடி பில்டப் சாங் கொடுக்கணும் இல்லையா? சிங்கம் சொல்லுங்க, நெய்பர்ஸ், ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அபார்ட்மெண்ட், காலனி, எங்க வாழ்ந்தீங்க?
5: அதுல வந்து இப்ப எங்க ஒரு அக்கா ஒரு ஆள் அவ தனியா தான் இருக்கிறா. அவர் மகன் வந்து டாக்டர், அவர் கல்யாணம் கட்டி போயிட்டோம்.
4: ஓகே.
5: அவ வந்து எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு தான் அவன் வீடு.
4: சரி.
5: ஆனா அவ எங்கட வைஃபுக்கு ஃப்ரெண்ட். கனகாலம், கனகாலமா இப்ப நாங்க வந்து இருந்து அவ ஃப்ரெண்டா இருக்கிறா. ஆனா இன்னொரு விஷயத்துக்கும் அவ முன்னுக்கு
4: அப்படி என்ன ஆனாலும் எதுவா இருந்தாலும்
5: கல்யாண வீட்டுக்கு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போதும் மகள்கிட்ட கல்யாண வீட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்
4: அப்படி
5: அது எல்லா உதவியும் செய்வா. என்ன எங்களுக்கு உதவி ஏதும் உடனே செய்வா. அப்படி அந்த இப்ப எங்கட சொந்தம் மாதிரியே வந்துட்டா.
4: பாட்டு எழுதுறவரா? ஓ, ஓகே.
5: அங்க ஊர்ல அவர் வந்து ஒவ்வொரு நாளும் நான் இருந்த வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வருவார். வந்து மேல இல்ல முடிச்சுதான் இங்க இருந்தாலும் வேலைக்கு போவார். வேணும்னு கேட்டா அவருக்கு வந்து எந்த முகத்தை பார்த்தா தனக்கு ஒரு சந்தோஷம்.
4: அப்படியா?
5: சந்தோஷத்தோட போகைக்குள்ள போற காரியம் எல்லாம் நல்லபடியா ஆகிடும் என்று சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு எனக்கு அந்த அப்படி அவர் சொல்ற நேரங்கள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே அந்த இதா இருக்கிறது. ஏன்னா வீட்டுல பேசுறது தரத்திரம்னு
4: தானே,
5: தரத்திரம்
4: நினைச்சு சத்தமா
5: பேசிட்டீங்க.
4: ஐயோ, கம்பெனி ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க சார்.
5: இல்ல அதுகள் வந்து தோனி சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் நடைமுறையில உள்ளதுகள்
4: தானே. சரி, கரெக்ட் தான். அவரும் அவர் அடிக்கடி அந்த மாதிரி மாட்டிக்கிறாரு இப்பெல்லாம்.
5: அவரே தந்த வாயாலே அத சொல்லுவாங்கல்ல, தன் வாயாலே இந்த பவால் தன் வாயாலே தான் கடும்
4: என்ன பாடல் கேக்கலாம் சிங்கம்?
5: என்னோட
4: சாய்ஸா? இன்னும் எப்ப வந்தாலும் என்னோட சாய்ஸ். ஓகே, உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய பாடல் ஒண்ணு இறக்குறேன்.
5: புது பாட்டா போடுங்க.
4: போட்டுருவோம், ரொம்ப கண்டிப்பா. இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த
5: பாட்டு.
4: ஓகே, நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் சிங்கம். நன்றி. ஹர்ஷவர்தன் இப்ப வந்து இந்த வாரம் வந்து, சாரி, அடுத்த வாரம் வந்து இவருடைய கான்சர்ட் நடக்க போகுது. வித்யாசாகரோட கான்சர்ட் நடக்க போகுது. அவருடைய பையன் வந்து எப்படி இப்ப சாய் அபியங்கர் வந்து கண்டினியூஸா ஆல்பமா ரிலீஸ் பண்ணி பண்ணி பயங்கரமா பைசா பார்த்துட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இவரும் ஹர்ஷவர்தன் இவரு வித்யாசாகருடைய பையனும் வந்து ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்காக கொஞ்ச நேரத்தில் வரும். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். தவம் எப்படி இருக்கீங்க?
6: என்னன்னு
4: சொல்லியா?
6: நான் இப்ப ராஜதகனோட சாங்ஸ் பாட்டு பாட சின்ன சாங்ஸ் ஒன்று ஹிந்தி பாட்டு பாடுவாள்.
4: ஹிந்தி பாட்டு யாரு யாரு பாட்டு சொல்றீங்க? ஹிந்தி பாட்டா? ஓகே. யாரும் வந்து அந்த அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் கிளம்பல அப்படின்னா இத போட்டுருவோம் கண்டிப்பா. எல்லாம் தெரிச்சு ஓடிடுவோம். யார் யார்? ரெண்டே பேர் தான், சின்மையும் ஆண்ட்ரியாவும் வராங்க. என்ன சொல்லிட்டீங்க இப்படி? அஜித்தை பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேக்குற மாதிரி இருக்குது. வளர்ந்தது இந்த நார்த்
6: இந்தியாலதான்.
4: உங்களுக்கு சொல்லி தந்து பாட வைக்கணுமா? அவங்களுக்கே மறந்துடும் இப்ப அந்த பாட்டு
6: என்னன்னு.
4: பிடிக்குது. உங்களுக்கு என்ன பாட்டு இப்ப கேட்க விருப்பம்?
6: நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே.
4: ஓ, அது கொஞ்சம் பழசா இருக்கு, வேற ஏதாவது
6: கேளுங்களேன். தொட்டிலின் மேலே அரிரு அரிரு அரரு அரரு நிரோடும் வைகையிலே நின்றனும் நீனே தலாட்டு பண்ணிலே சிராட்டும் பண்ணிலே தென்மாங்கு புந்தமிழை என்னாலும் குலமகளே.
4: இப்ப இந்த பாட்டை நான் போட மாட்டேன், ஏன்னு சொல்லுங்க. நீங்களே பாட்டை பாடி முடிச்சிட்டீங்க முழுசா, அப்ப வேற பாட்டு கேளுங்க. வேற என்ன பாட்டு கேட்கலாம்?
6: அப்ப ராஜிட்டேன். அது சரி, என்ன எல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், போன்ல உங்களோட ரேடியோ எடுக்குது இல்ல.
4: ரேடியோ எடுக்கிறது இல்லையா? அதான் சொன்ன ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. சரி, வேற என்ன பாட்டு சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். அத வேற என்ன பாட்டு போடலாம் இது தவிர?
6: ஒரு ஹிந்தி பாட்டு போடுறோம்.
4: ஹிந்தி பாட்டா? ஒரு பாட்டு நானே எடுத்து போடுறேன். சரியா? நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் ராஜ்.
4: காலை வணக்கம் தாரணி, எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே. ஏன் நீங்களும் ஹிந்தி பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? வணக்கம். ஹலோ ஹலோ டீச்சர், குட் மார்னிங் டீச்சர். டீச்சரும் பிஸியா இருக்காங்க பாருங்களேன் அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு. ஹலோ
8: ஹலோ தானா? அதிர்ஷ்டம்.
4: ஆமா, உங்களுக்கு தான் அடிச்சிருக்கு அதிர்ஷ்டம். கங்கிராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஹிந்தி பாட்டு கேட்டுருங்க. சும்மா ஒரு ஹிந்தி பாட்டை தான் போடுவோமே. என்ன இப்ப உஷா உத்துப்பு பாடி மிகப்பெரிய ஃபேமஸ் ஆன பாட்டு, இப்ப துரந்தர்லயும் அது வந்திருக்குது. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்
8: போடுறேன்.
4: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
8: என்ன
4: போட்டிருப்பீங்க வயல்ல? ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா
8: இருக்கு. வயல்ல நெல் நெல் நெல்
4: நெல் தான்
8: நெல் சூடடிக்குவது எல்லாம் செய்வோம் நாங்க எல்லாம் செய்வோம். அப்படிலாம்
4: இனத்தவரும்
8: அதாவது இஸ்லாமிக் நாங்கள் எல்லாம் ஒரே இதுல இருப்போம். அவங்களோட சேர்ந்து விளையாடுறது சின்ன பிள்ளையா
4: இருக்கீங்களா?
8: மாபிள் போல மாபிள் போல எடுக்க
4: கோலி கோலி அதுவா
8: கோலி எல்லாம் தெரியாது. நாங்கதான் போல என்ற மாபிள் அடிக்கிறது
4: இருந்தீங்களா? இங்க
8: வந்து இருந்தாங்க இருந்து பக்கத்து பக்கத்து அங்க ஊர்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரர்களாம் சிக்கன் சமைச்சா ஆட்டு சமைச்சா கரை கொண்டு தருவாங்க, தோசை சுட்டா கொண்டு தருவாங்க.
4: நீங்க அப்ப ஏத்து விட்டு ஆண்டிக்கெல்லாம் நீங்க தான் ஃபேவரட்.
8: அவங்க அவங்க மகள் நான் எல்லாம் ஒண்ணு தான் படிச்சினாங்க.
4: சொல்லுங்க, இப்பதான் வருது கதை மெல்ல மெல்ல வெளியில. ஓகே
8: அப்படி அந்த பண்ணா போ இப்போ அவங்க அவங்க நகைக்கடையில வச்சிருக்காங்க ஊர்ல. அப்ப நான் இப்போ இப்ப போனாலும் அவங்க விட விட்டு எல்லாம் போவேன். அவங்க பிள்ளை எல்லாம் இருக்காங்க
4: நல்லா சூப்பர். அவ்வளவுதான் உங்களுடைய ஹிந்தி பாடல் முதல் தடவை நீங்க கேட்டதுனாலே நான் வந்து ஒன்று போடுறேன், நல்லா இருக்கும், ஜாலியா போட்டுருவோம். சரியா, நன்றி நன்றி. எந்த மொழியா இருந்தா என்ன பாட்டு நம்ம போடுறது தானே. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் இங்க, ஐயோ காணாம போயிட்டாரு அடுத்த நேயர். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு இங்கே ட்ராப். பரவாயில்ல, ஓகே இப்போ

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு
2: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள்

இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மக்களின் உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரூ 416-299-9 3 9 3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தீன் தமிழை தென்று தேரேற்றி உங்கள் இளங்கலை கலைத்தோரும் CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5:03.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சொல்லிசை பாடகர் சங்கீதனின் விடுதலை குறித்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அவரது ஆதரவாளர்களும் உரிமை கோரிய விதம் சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: சொல்லிசை பாடகர் சங்கீதன் யாழ்ப்பாண நீதிமன்றினால் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது விடுதலைக்கு இலங்கை ஜனாதிபதி அனுர குமரசனாயக்காவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி நன்றி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கட்சி சார்பாக இலங்கை ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொட்டுசை பாடகர் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை விடுவிக்கும் சட்ட முயற்சியில் சட்டத்தணிகள் பலரும் பங்கெடுத்திருந்தனர். அவரின் விடுதலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனும் ஜனாதிபதியுடன் பேசியிருந்தார். இன்னும் பலரும் சங்கீதன் விடுதலைக்காக குரல் எழுப்பியிருந்தனர். தொடர்ச்சியாக விடுதலைக்கு வலியுறுத்தி மக்கள் போராட்டங்களும் வடகிழக்கில் பரவலாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய தினம் சொல்லிசைப்பாடகர் சங்கீதன் விடுதலையின் போது தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அவரது ஆதரவாளர்களும் விடுதலைக்கு

0: தாமே உரிமை கோரிய விடியும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது.
1: பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள போதும் அது தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு துஷ்பிரயோகங்கள் தொடர்வதாக சுட்டிக்காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லிக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ரசமாணிக்கம் ஊடாக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தொடர்ச்சியான துஷ்பிரயோகம் எனும் தலைப்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் மக்களை தொடர்ந்து கைது செய்து தடுப்பு கவலில் வைத்து வருகின்றமை குறித்து இக்கடிதம் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த சட்டம் நீக்கப்படும் வரை அதனை பயன்படுத்துவதில்லை என்ற இடைக்கால தடைக்கான உறுதியையும் அரசாங்கம் வழங்கியிருந்தது. இந்த சட்டத்தினால் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யப்பட்ட ஒரு பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதுடைய சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொடூரமான சட்டத்தை தாமதமின்றி நீக்குமாறு அவர்களிடம் வலியுறுத்துமாறும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லியிடம் வலியுறுத்தியிருக்கிறது. டெல்லியைச் சேர்ந்த MSPB நிறுவனம் காமிகோஸ் ரக ட்ரோன்களை ராணுவத்திற்கு விநியோகித்திருக்கிறது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற அந்த நிறுவனம் அக்னிவேக் என்ற பெயரில் 106 தற்கொலை ட்ரோன்களை இந்திய ராணுவத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது. அத்துடன் 180 கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ந்து பறக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் ராணுவ உட்கட்டமைப்புகள், தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் போன்ற முக்கிய இலக்குகளை தாக்கி அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. GPS அமைப்பை குழப்பினாலும் முடக்க முயற்சித்தாலும் தடையின்றி இலக்கை அடையும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறது. பிரதமர் மாக்ரானி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்திப்பதற்காக பாரிஸ் பயணமாகியிருக்கிறார். இந்த பயணத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அரசு அதிகாரி ஒருவர் G7 தலைமை பொறுப்பை கனடாவிடமிருந்து பிரான்ஸ் ஏற்றுக்கொள்வதை முன்னிட்டு இந்த சந்திப்பு நடைபெறுவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டமைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து தலைவர்கள் விவாதிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். 6 G7 உச்சி மாநாடுகளின் பிரதமர்கள் ஸ்டீபன் ஆப்பர் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோரின் தனிப்பட்ட பிரதிநிதியாக பணியாற்றிய செனட்டர் பீட்டர் போம் உச்சி மாநாட்டிற்கு முந்தைய இந்த கார்னி மக்ரோன் சந்திப்பு இரு தலைவர்களும் அதற்கான உத்திகளை வகுக்க ஒரு வாய்ப்பை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் இரண்டாவது பதவிக்காலம் 2027 ஆண்டு மே மாதத்தில் முடிவடையவுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான கடைசி சந்திப்புகளில் ஒன்றாக இது அமையக்கூடும். பிரதமர் மாக்ரானின் சமீபத்திய சுவிட்சர்லாந்து உரை பரவலான சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதால் இந்த சர்வதேச நிகழ்வில் பிரதமர் நடைமுறை ராஜதந்திரத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமெரிக்காவையும் ஈரானையும் எகிப்து வலியுறுத்தியிருக்கிறது. பல்வேறு நிலுவையில் உள்ள விவகாரங்கள் குறித்து ஒப்பந்தம் ஒன்றை எட்டவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மையின் புதிய கட்டடத்தை தொடங்குவதற்கும் ஏற்ற சூழலை உருவாக்கவும் கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளப்படும் என்று நம்புவதாக எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: கலைக நேரம் 5:08 நிமிடம். இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-444-6222 அல்லது முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மலைச்சாரத்திற்கு 25 முதல் 39 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். நாளை ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்படும். நாளைய பின்றவும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிப்பின் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. நேற்று 3% உயர்வு, அதாவது இன்று 3% உயர்வடைந்தது. இன்று நள்ளிரவின் பின்னர் மீண்டும் அந்த 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 168.9% காணப்படும். மீண்டும் நள்ளிரவின் பின்னர் 3% குறைகிறது, குறைந்து 168.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்கள். இது தனிப்பட்ட பிரதியோகமாக வெளியிடப்பட்ட ஒரு இசை தொகுப்பிலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. பாடலை அசல் கோலார், ஷிவ் போல் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கான இசை அசல் கோலார் மற்றும் ஷிவ் போல் ஆகியோர். இது ஐஸ் பாய் என்ற இசை தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்.

0: கலைய நேரம் 5:13 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நீங்களும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இந்த நிகழ்ச்சியிலே முதலிலே இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனி வெள்ளிக்கிழமை மாலை உங்களுக்கு கமல் வார்த்தை, எப்படி இருக்கீங்க? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம் பிரேமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நலமா இருக்கேன், ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: எனக்கு பஞ்சவர்ண கிளி திரைப்படத்தில் கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அந்த பாட்டு இருக்கா?
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம், ரொம்ப நன்றி உங்களுக்கு கமல் வார்த்தை.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பி சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது பாடல்.
4: கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா,

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
4: கலைக நேரம் 5:21. நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீங்க?
4: நலமாக இருக்கிறோம் செல்லகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
4: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
5: இன்று பெரிய படத்திலிருந்து
4: என்னத்தையாவது ராய்வம். சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகனங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு AR ரோமான், யுகேந்திரன்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: கலைய நேரம் 5:27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி, 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
3: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறோம் நிஷா. என்ன பாடல் திருவோடு என்று வந்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு ஜல்லிக்கட்டு காலை படத்துல சிறுமல்லி பூவே அந்த பாட்டு.
2: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மனோ சித்ரா.

0: காலை நேரம் 5:34 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: பாடல் மிகவும் நல்ல ஒரு பாடல்.
0: விளங்கவில்லை.
1: இந்த ஒலி தோய்ந்த பாடல் அருமையான பாடலாக இருந்தது. கேட்ட ஞாபகமே இல்லை.
0: சரி, நீங்கள் என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பூஜைக்கு வந்த மலர் படத்துல இருந்து மையெந்தும் விளையாட மையெந்தும் விளையாட மலர் எந்தும் குழலாட அந்த பாடக்கு.
0: சரி, உங்கள் திருவில் ஒழிக்கிறது அந்த அற்புதமான பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடலோடு பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: கலைஞரம் 5:39 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: காசி நாதன் கிடைக்கும்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமா இருக்கும். எவ்வளவு
0: ஜல்லிக்கட்டு
1: காலையில இருந்து ஊஞ்சலில் அடகமாண்ட பாட்டு.
0: இது உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வாழ்த்து.
0: நன்றி. நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பார் சுப்பிரமணியம் சித்ரா.
2: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ளை சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: காலை நேரம் 5:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி. எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு? ஒலிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை ஸ்ரீகுமார், பாடல் வரிகள் உதயன்.

0: காலை நேரம் 5:50 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொண்டு நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கமல்
0: சரி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: அந்தமான் காதலி படத்திலிருந்து நினைவாளி சில செய்து.
0: சரி, இது உங்கள் திருவிழா பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ், வாணிஜெயராம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
3: ஒழிக்கும் பாடலோடு நம் நாட்டு பாடகர் S. ராமச்சந்திரன்.

0: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494447 8494447. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைய நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை மரபணு சோதனை பரிசோதனைக்காக தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர பிரதமர் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமதியால் செய்தியாளர் தயாபரன்.
3: தென்னிலங்கை பௌத்தர்களிடையே பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பௌத்த பிக்குகளின் பாலியல் துஷ்பிரயோ நடவடிக்கை மீதான விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை எதிர்வரும் ஜூன் 11 அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு சென்று மரபணு பரிசோதனைக்கான பரிசோதனைகளை தனது இரத்த மாதிரிகளை வழங்குமாறு அனுராதபுர பிரதமர் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் அதுடன் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதமர் நீதிவான் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு பணித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரால் பாதிக்கப்பட்ட சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்து மீட்கப்பட்ட இரத்தக்கரைகள் படைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் அரச ரசாயன பகுப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆடைகளில் மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனைகளின் போது சிறுமிகளின் ஆடைகளில் மரபணுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அரச ரசாயன பகுப்பாளர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக இலங்கை காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து சந்தேகத்துக்குரிய தேரரின் இரத்த மாதிரியை பெற்று அந்த ஆடைகள் கண்டெடுக்கப்பட்ட மரபணு மாதிரிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனிடையே அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை காப்பாற்றி அரசு பாடுபடுவதாக சிறுமர் உரிமைகளுக்கான அமைப்புகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எழுப்பி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை பதவியிலிருந்து நீக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற இலங்கை ராணுவத்தினரின் பயன்பாட்டிற்காக இந்திய ராணுவத்திடமிருந்து பெறப்பட்ட விசேட ராணுவ தளபாட பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கின்றன. இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான சாரதா கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ள இப்பொருட்கள் எதிர்வரும் 14 பாதுகாப்பு அமைச்சில் நடைபெறவிருக்கின்ற உத்தியோகபூர்வ நிகழ்வின் போது இலங்கை ராணுவத்திடம் முறைப்படி கையளிக்கப்படவிருக்கின்றன. இந்திய கடற்படையின் சுகன்யா ரகத்தைச் சேர்ந்த கரையோர ரோந்து பணிகளுக்கான சாரதா போர்க்கப்பல் இந்த உத்தியோகபூர்வ தளவாட இடமாற்ற பணிக்காகவும் வலிமையான செயல்பாட்டு பராமரிப்பு பணிகளுக்காகவும் கடந்த 10 கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பல் சனிக்கிழமை வரை கொழும்பில் தங்கவிருக்கிறது. இந்த விஜயத்தின் போது ஒரு பகுதியாக கப்பலின் கட்டளை தளபதி கார்த்திக் சத்சேவா, இலங்கை கடற்படையின் மேற்கு கடற்பிராந்திய தளபதி ரியர் அட்மிரல் HD குமாராவை சந்தித்து இருதரப்பு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஆன்மீக நல்வாழ்வு ஆகியவற்றை வலியுறுத்தும் நோக்கில் இலங்கை கடற்படையினரும் இந்திய கடற்படையினரும் இணைந்து பங்கேற்கும் கூட்டு யோகா அமர்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் முக்கிய ரயில் முனையங்களில் ஒன்றான சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் தனது சேவையை தொடங்கி 118 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. தென் தமிழகத்திற்கான முக்கிய நுழைவாயிலாக விளங்கி வரும் இந்த ரயில் நிலையம் இந்திய ரயில்வேயின் பாரம்பரிய மற்றும் கட்டிடக்கலை சிறப்பின் அடையாளமாக திகழ்கிறது. இதனையடுத்து 1905 செப்டம்பரில் தொடங்கப்பட்டு முழு முனையம் கட்டிடம் 1908 ஜூன் 11 நிறைவடைந்தது. சுமார் 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் இந்தோ சராசானிக் கட்டடக் கலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையத்திலிருந்து புகழ்பெற்ற போட்மெயில் என்ற முதல் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு சேவை வழங்கி வரும் எழும்பூர் ரயில் நிலையம் தற்போது 842 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. பாரம்பரிய தோற்றத்தை பாதுகாத்தபடியே உலக தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலவில் மனிதர் மற்றும் ரோபோ பயணங்களுக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு கனடிய விண்வெளி நிறுவனம் $500,000 மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது. லாங்லியை தளமாக கொண்ட ஸ்போர்ட் டர்ட் நிறுவனத்தின் மேலும் 2 இணைந்து அடுத்த 10 நிலவில் மின் உற்பத்தி மற்றும் மண் மேலாண்மைக்கான திட்டங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடவிருக்கின்றன. மேலும் பனி, உலோக தனிமங்கள் மற்றும் மண் போன்ற நிலவு வளங்களை எவ்வாறு பிரித்திருப்பது பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவது என்பதையும் இந்த திட்டம் ஆராய்

0: இருக்கிறது. ஸ்பேஸ் டர்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஷான் ரிடல் இன்று முழுமையாக இல்லாவிட்டாலும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல்களை ரத்து செய்வதாகவும் ஈரானுடன் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எதிர்பாராத அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக எக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் தெரிந்த ஒரு வட்டாரத்தில் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கும் எக்ஸியோஸ் செய்தி சேவை, பேச்சுவார்த்தைகள் குறித்த டொனால்டு ட்ரம்பின் அறிக்கை பற்றி நெத்தன்யாவுக்கு முன்கூட்டியே எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றும், ஒப்பந்தம் குறித்த டொனால்டு ட்ரம்பின் ஆரம்பகட்ட அறிக்கை வெளியான போது அவர் எதிர்பாராத சூழலுக்கு ஆளானார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அந்த நாட்டுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆரம்பகட்ட ஒப்பந்தம் நிறைவடையும் நிலையில் உள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நாங்கள் ஒரு சிறந்த உடன்பாட்டை எட்டியுள்ளோம் என்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியதை ஈரான் மறுத்திருக்கிறது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: கலக நேரம் 6:07 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 24°C இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 25 முதல் 39 கிலோமீட்டர் வகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 17°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வகுதியில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 30°C காணப்படும். நாளைய பகல் பொழுது சூரியொளி நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 18°C காணப்படும். நாளை மறுநாள் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21°C இருக்கும். அன்றைய நாள் முகில்முட்டம் நிறைந்ததாக காணப்படும். பல இடங்களிலுமே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பின்னரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். அன்றைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். அன்றைய நாள் பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 168.9% காணப்படும். நீங்கள் வந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 4-6-6-4-4-6-2-2-2 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி பாடிய காதல் ஓவியம் என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார்.
1: CMR தமிழ் HD 101.3
2: திட்டிக்கும் தமிழ் மட்டு.

0: ஒழித்த பாடல்கள் இளையராஜா ஜென்சி குழுவினர் பாடியது அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலைய நேரம். 6:14 நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் கமல்பாதி. என்ன கண்ணன் பேசுறேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: இங்கே வீட்டிலா வேலையில?
1: வீட்டில.
0: வீட்டிலே. சரி, என்ன பாடல் தெரியும்?
1: ஆடல் இந்த பிரின்ஸ் திரைப்படத்தில இருந்து பிம்பிலிக்கு பிம்பிலிக்கு பிம்பிலிக்கு அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம் கண்ணன்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு அனிருத், ரம்யா மற்றும் சுருதி சான் ஆகியோர். பாடல் காணிசை தமன் எஸ், பாடல் வரிகள் விவேக்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
3: கலைஞர் நேரம் 6:20 நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: நன்றி.
3: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன்.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
8: கலைக நேரம் 6:26 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீ. 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் தமிழ் பாரதி, நான் மொரின் கதைக்கிறேன்.
8: எப்படி இருக்கிறீர்கள் மொரின்?
9: நலமா இருக்கிறோம். நீங்க?
8: நலமாக இருக்கிறோம் மொரின். என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
9: எனக்கு ஜென்சி பாடிய ஒரு இனிய மனது இசையை அழைத்து செல்லும் இன்பம் புதுவெல்லாம்.
8: இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி. வணக்கம்.
8: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜென்சி பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:31 நேர்களை கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு கட்டாசஸ்தி அந்த படத்திலே இருந்து புது பாடல் உண்டு, சம்பவக்காரி அந்த பாடல்.
0: சம்பவக்காரி. சரி, இது உங்கள் துறையில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஷான் ரால்டன், சைந்தவி.

0: காலை நேரம் 6:35 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ்ச்சி 24 நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கௌரவாரதி. தோமசந்திரன் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மாட்டியா இருக்கிறோம். ஒரு பர்த்டேக்கு வந்திருக்கேன், உங்களோட பாடலை கேட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்குதானே? அப்படித்தானே?
0: பர்த்டேக்கு போனால் சரி, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் ஏன் அதை கெடுப்பானே? அப்படி இருக்கட்டும்.
1: ஒரு வார்த்தை கேட்க கமல் பாரதியிடம் ஒரு வருடம் காத்திருந்தேன். ஒரு வருடம் இல்லை, ஒரு வாரம்.
0: ஒரு வாரம்.
1: நன்றி கமல் பாரதி.
0: சரி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கே கே சாதனா சர்க்கம், பாடுகாணிசி பரத்வாஜ்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.
4: காலை நேரம் 6:43 நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சிந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் சாரா? நானும் நலமாகவே இருக்கிறேன். என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
5: எனக்கு பிரியமானவர்களை படத்திலிருந்து ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த பாட்டு.
4: சரி, இதோ உங்கள் தேர்வில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி
4: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு சங்கர் மாதவன், ஹரிணி.

0: கலைஞர் மார்மணி 48 நிமிடம் நேரில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. தாரணி கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் தாரணி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்ல சமா வேலை முடிந்து வீட்டை போயிட்டு இருக்கிறோம்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: பாட்டு
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஸ்ரீயா கோஷல்.

0: காலை நேரம் 6:53 நேர்கள் கேட்டுக்கொண்டு சீமா தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி நினைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: நல்லா வாங்க இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து நினைத்தது யாரோ நீங்க யாரையும் அந்த பாட்டு.
0: சரி, இது உங்கள் துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மனோஜிக்கி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையில் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.